0: தங்கனை உணரட்டு, மேக வசந்தம் புலரட்டு,
1: உணர தங்கனை உணரட்டு,
0: நிறைய தங்கனை நிறையட்டு, ஹரித விப்ளவம் படரட்டு.